ஒரு சினிமா மூலியமாக தான் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு நாம ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? நிலம் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நிலம், பணம், இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய அந்த என்னென்ன வெளிநாட்டு கார்கள் இருக்குது அப்படிங்கிறது சிவிக் சென்ஸ் சொல்லுவோம் பார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கே வேணால் குப்பையை போடணும், தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ரோடு ஓரமாகவே அந்த பாட்டில் விட்டுறிஞ்சிட்டு போகிற அந்த குணத்தை தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இயற்கையை ரசிக்கிற மனசை நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்க தவறிட்டோமோ? இன்ஃபேக்ட் 70 வருஷமாக நதி, இதை பற்றி எதை கேட்டால் அந்த குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு பாட்டு ஒன்று, இந்த ஹிந்தி பாட்டு தான், ஐஸ்வர்யா ராய் இது நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், அந்த இயற்கை பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாட்டு கேட்போம்.

இந்த பாட்டோடைய இதில் வந்து நிறைய வயல்வெளியெல்லாம் காட்டுவாங்க இல்லையா. இவ்வளோ சின்ன வயசில் இந்த மாதிரி வயல்வெளியிலெல்லாம் போய் அந்த பம்ப்செட்டில் குளித்து அந்த அங்கே உட்காந்து சாப்பிட்ட நிறைய அழகான நினைவுகள். இது ஆடி மாதம். ஆடி மாதம் தான் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழர் மரபில். இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த சிலுப்பும் இருக்கும். நான் ஊருக்கு போனேன், எங்கள் மாமாக்கள்லாம் வந்து ஒரு கலப்பையை பிடிச்சின்னு நடப்பாங்க. அப்படியே முன்னாடியே நாங்களும் எதையோ தூக்கிட்டு போவோம், குட்டி குட்டியாக அந்த காலில் இந்த கொலுசு சத்தம் அப்படி இது பண்ணுற மாதிரி குதிச்சு குதிச்சுட்டு போவோம். அது மாதிரி வரப்பில் அந்த காலை வைக்க செய்ய அதில் ஒருமா குட்டி குட்டியாக புல் இருக்கும், அது அப்படியே பாதத்தில் இது பண்ணி ஒரு ஜில்லு இருக்கும், செருப்பெல்லாம் போட்டுன்னு போக மாட்டோம் அந்த காலங்கள். அப்புறம் மத்தியானம் ஆனால் ஒரு இது வரும், வெயில் வரும். அப்போ அந்த காலை மாட்டம் தான் வந்து கொண்டு வந்து அந்த பம்ப்செட்டு கிட்ட ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும், அதை வந்து அந்த கல்லை கல்லெல்லாம் அங்கே கட்டியிருக்கும், அதை வச்சு அதில் கட்டி போட்டுட்டு அந்த அங்கே ஆலமரம் வந்து இதெல்லாம் ஒன்று இருக்கும். அங்கே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், பெஞ்சு மாதிரி இருக்கும், சிமெண்ட் பெஞ்சு, அதை தூசியெல்லாம் தட்டிட்டு உட்காருவோம். எங்கள் பாட்டி அந்த நாளைக்கு தான் நிறைய அந்த ஒரு தூக்குன்னு சொல்லுவாங்க, பித்தளை தூக்கில் எல்லாம் வந்து சாதம், அப்புறம் இந்த இதுகளெல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க அங்கேருந்து, இல்லாட்டா அந்த வேலை ஆட்களும் கூட்டின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வாழலையை போட்டு அதில் வந்து அதில் அந்த சாத்தை கலந்து நல்லா வத்த குழம்பு அதை ஒன்று போட்டு எல்லா கையிலையும் ஊட்டி தருவாங்க. அப்போ வரும் பாருங்கள் ஒரு வாசனை. ஈவன் சம்டைம்ஸ் வந்து அந்த பம்ப்செட்டை ஒட்டின மாதிரியே ஓரல் அம்மி எல்லாமே இருக்கும். அப்பத்திக்கு அப்பத்துக்கு இஞ்சி கொத்தமல்லி அந்த இதில் இதுக்கு பறித்து மிளகாத்தையும் பறிச்சு பறித்து இடித்து அந்த ஒரு தொகை மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஆடி மாதம்னா கேழ்வாக இருக்குது அந்த கூழ் ஒன்று. ஆஹா என்ன மனம், அதெல்லாம் நினச்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி இங்கே போதும். அதெல்லாம் வந்து கிராமத்தினுடைய உயிர்ப்பு அதுதான். நான் சம்டைம்ஸ் வந்து இந்த பழைய சாத்தை வந்து அந்த கல்ச்சட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் பழைய அந்த தயிர் ஊற்றி சாப்பிடும்போது எனக்கு அந்த ஞாபகங்கள் வரும். இன்றைக்கி நம்ம எத்தனையோ ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த மட் பாத்ரூம் கொடுக்குறாங்க, அந்த பழைய சாதம் கொடுக்குறாங்க, அதுவும் ஏசியில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த இயற்கை காற்றுக்கு மத்தியில் கையில் மருதாணி இட்டுண்டு அந்த தயிர் சாத்தை அந்த வரப்போடு உட்கார்ந்துட்டு சாப்பிட்ற அந்த சாப்பாடு இருக்குது பாருங்கள். இந்த அந்த காலத்தில் வர அந்த சாப்பாடுங்கிறது வந்து பசிக்கிறதுக்கு மட்டுமே இல்லை, மனசுக்கும் சேர்த்து. இந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்சு வாழற இந்த எளிய வாழ்க்கை வந்து எத்தனை அழகு தெரியுமா. அந்த காலத்துலலாம் நாங்கள் ஒரு புக்கெல்லாம் படிக்கும்போது பாரதியாரோட பாட்டுக்களில் வந்து காலை எழுந்தவுடன் படிப்புன்னு வரும். அதே போல் பருதியின் பார்வை பாரில் விழ உலகம் செழிக்கிறது அப்படின்னு, இப்படிப்பட்ட தமிழ் இந்த ழாலாம் சொல்லி உலகம் இதெல்லாம் சொல்லி பேசுகிற தலைமுறை ரொம்ப குறைஞ்சி போச்சு. பருதினா என்னன்னு தெரியாது. அந்த காலத்து சந்திரசேகர் அப்படின்னாக்க அந்த அந்த பேரை கூட அவங்க தமிழில் மாற்றிப்பாங்க. ஏன் இன்னொன்று, இந்த காலத்து குழந்தைகளுக்கு வெயில்லாம் என்னென்னு தெரியாது, வெயில்லாம் பிடிக்காது. ஈவன் நம்ம ஸ்கூல் மார்னிங் ப்ரேயர்னால் அந்த வெயில் நிற்க முடியாது, மயங்கி விழுற குழந்தைகள் நிறைய தான் நான் இப்போ நிறைய சமீப காலமாக பார்க்க முடியுது. நிறைய குழந்தைகள் வந்து சூம்பின மாதிரி இருக்கும். அதுக்கு கேட்டாக்க விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு. அதே போல் மூணு வயசுலேருந்து எல்லா குழந்தைகளுக்கும் கண்ணாடி. அந்த காலத்தில் சண்டே ஆனாக்க சாட்டர்டே சண்டேயில் நல்ல சூடு பறக்க அந்த ஒரு எண்ணெய்

வச்சு உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு வெயிலில் விட்டுருவாங்க எல்லா குழந்தைகளும். அந்த அந்த இதுவோட அந்த எண்ணெய்க்கும் அந்த வேர்வைக்கும் அந்த விளையாட்டுக்கும் என்ன சொல்லுவாங்களே, அல்ஃபோர்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி ஏசியெல்லாம் நிறைய வீடுகளில் கிடையாது. எல்லார் வீடுகளையும் வெயில் படுற இடமாக தான் இருக்கும். வீட்லேயே இருந்தால் கூட சரி, குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா குழந்தைங்களும் எண்ணெய் தடவிட்டு வெயிலில் விளையாடி இருக்கும், மொட்டை மாடியில் இருக்கும் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த தண்ணி அங்கேயே வெயிலில் வச்ச தண்ணி தான் நிறைய பேர் தலைக்கி விட்டு விடுவாங்க. இன்றைக்கி நிறைய வீடுகளில் வெயில் படாத இடம்தான். குழந்தைகளில் வீட்டுக்குள்ள சொல்லுவாங்களே அந்த சோஷியல் மீடியாவில் வர்றதை பார்த்துட்டு இந்த இன்டர்நெட்டில் கேமை விளையாடிட்டு இருட்டுக்குள்ளே இருக்குது குழந்தைகள். ஏன்னா அந்த ஹோம் தியேட்டருங்கிற ஒரு அமைப்பு எல்லார் வீடுகள்லையுமே இருக்குது. ஸோ சூரியனை குழந்தைகள் பார்த்தது இன்றைக்கி நிறைய ஆர்டிக்கல் வருது. சூரிய குளியல்னு அங்கே அங்கே போயிட்டு வராங்க. ஏன் உங்கள் குழந்தைகளை வந்து கொஞ்சம் வெயிலில் போய் விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இது வந்து சினிமாக்களில் மட்டும்தான் அந்த பாட்டாவோ இதுவாகவோ இருக்குது. இந்த பாட்டு கேட்போம், வெயிலோடு விளையாடி.

சமீப காலத்தில் ஒரு இது உண்டு, 90 கிட்ஸ்க்கு பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிறது. என்னுடைய இது வந்து 2000லேருந்து ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போது நான் ஒர்க் பண்ண இடம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அங்கே ஒரு 4 பிளாக் தள்ளி ஒரு தெலுங்கு ஃபேமிலி. பொதுவாக அவங்கள வந்து எப்படின்னாக்க, ஒரு வயசு கரெக்டான காலம் வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோங்க. பையன் பொண்ணு ரெண்டு பேரையும் நல்லா தான் படிக்க வச்சார். பொண்ணு நல்லா அப்போவே இன்ஜினியரிங் முடிச்சிட்டாகும், ஏன்னா ஆந்திராவில் வந்து 30% கேர்ள்ஸ் கோட்டாவில் வரும், அதனால் ஃப்ரீ சீட் கிடைக்கும். அதுக்கடுத்து பையன், அந்த பொண்ணு எப்போவுமே நல்ல ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெட்ராஸில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் அவளுக்கு வேலையும் கிடச்சிடுது. ஸோ குழந்தைகள்லாம் செட்டில் ஆகிடுத்து. பையன் வந்து இன்ஜினியரிங் வந்த புதுசு, ஐ மீன் ஃபஸ்ட் இயர் முதான்னு நினைக்கிறேன். உடனே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க கிளப்பில். நானும் போயிருந்தேன். அந்த காலம் மாதிரி ஜாதகம் எல்லாமே பார்த்து தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஒரு மாதம் போல இருக்கும். அப்போ அந்த பொண்ணை கேட்டேன், நான் வழியில் எங்கேயும் பார்த்துட்டேன், என்னம்மா கல்யாணம் வேலை ட்ரெயினில் போயின்ட்டுருக்கச்சு, என்னம்மா இன்னும் 1 மந்த்குள்ளே கல்யாணம் இல்லையான்னு. இல்லை ஆண்டி, நான் வந்து மேரேஜை வந்து இது பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். இன்றைக்கு காலமாக வந்து அது ஷாக்கிங்காக இருந்திருக்காது, ஆனால் அன்னைக்கு ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் கிட்டக்கிட்ட ஆமாம் அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன். அப்போ இது ரொம்ப ஷாக்கிங், ஏன்னா ஒரு நிச்சயதார்த்தமான பொண்ணுக்கு கல்யாணம் வந்து நின்று போச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஷாக்கிங் தான். இன்றைக்கி அந்த பிரேக்கப் ரொம்ப ஈஸி, மீட்டிங் கேன்சலுங்க மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னா, இல்லை ஆண்டி அம்மா அப்பாவை ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி தான் கேன்சல் பண்ணேன். அந்த பொண்ணு அந்த அன்றைக்கி சொன்ன காரணம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு கூட வருது. இந்த பதிவை வந்து நான் வந்து 100 இதில் வந்து பேசுகிறேன். இந்த பொண்ணை பற்றி சொல்கிறேன் நான், ஏன்னா நிச்சயம் ஆன பிறகு என்ன இருக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையன் பேசியிருக்கான். பேசும்போது அவனுக்கு எல்லாம் போக, அந்த காலத்தில் எல்லாம் அவனுடைய அந்த இஎம்ஐ வீடு அதெல்லாத்தையும் போக அவனுக்கு ஏதோ சமயம் ரொம்ப குறைச்சல் படம் தான் வரது மாதிரி, அதை கூட அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லியிருக்கா போட்டிருக்கு. ஆனால் ஆனால் ஒன்று அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே அந்த வரதட்சணன்ற பேரில் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கட்டில் பீரோ அது மாதிரி ஏதோ நிறைய லிஸ்ட்டே நிறைய சொல்லி நேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லவே இல்லை. அதே போல் நிச்சயதார்த்தம் பண்ணதும் வந்து எங்கள் வழக்கத்தில் வந்து பொன் வீட்டில் தான் நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு, அதுக்கான புடவை எல்லாமே இவங்க தான் செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, என் தம்பி வந்து இப்போ இங்கே அந்த பையன் வந்து இங்கே இதில் படிச்சுட்டு இருந்தான், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அடையாளில் படிச்சுட்டு இருந்தான் அவன் ஃபஸ்ட் இயர். அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, தம்பி வந்து இன்னும் 4 வருஷம் படிக்கணும், அதனால் வீட்

அவனுக்குடைய படிப்பு செலவு நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அன்னைக்கு நிச்சயதார்த்துக்கு முன்னாடியே பேசிச்சு அந்த பையன் எஸ் சொல்லியிருக்கான் போல் இருக்கு. ஆனால் நிச்சயதார்த்தம் ஆன பிறகு அந்த பையன் சொல்லியிருக்கான், அவங்க அக்கா மூலியமாக கல்யாணமான பிறகு இவங்களுக்கு ஃபேமிலிக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸுக்கும் இந்த பொண்ணுடைய சேலரியை பட்ஜெட் போட்டிருக்கான் அந்த பையன். அது அவங்க அக்கா மூலியமாக சொல்லியிருக்கான். இதை பற்றி இந்த பொண்ணு மறுபடியும் இந்த பையன்கிட்ட கேட்டிருக்கு. அதுக்கு பூசின மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான், அவங்க சொல்கிறது சரிதான் நின்று இருக்கான். அதே போல் இந்த வீட்டுக்கு வரதை பற்றி நாசுக்கா வந்து இனிமேல் அடிக்கடி வர முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய இந்த சொல்லுவாங்க தெரியுமா. முதல்ல வந்து ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கான், தட் இஸ் ஒரு இதில். அதுக்கப்புறமா என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாதிரி பேசியிருக்கான். அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முதல்லையே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நினச்சியே முதல்ல சந்தோஷம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தம் ஆன பிறகு அவனுடைய அந்த ஒரு ஆக்டிவிட்டி, அந்த கல்யாண பையனுடைய அப்பா அம்மா அக்கா அவங்களுடைய அந்த சொன்ன அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த பொண்ணுக்கு. ஒரு தினசரியே ஆஃபீஸில் போய் உட்காந்து அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாளாம். தலைமுடி கொட்டி தான் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஓவர் ஈட்டிங் சாப்பிட்ருக்கா, குண்டாக இருக்கா. அதாக கூட அந்த பையன் என்ன திரும்ப கேட்டிருக்கான், இப்போவே இப்படி நீ கல்யாணம் அது நிச்சயதார்த்தப்போ பார்க்கச்சு நீ ஒல்லியாக இருந்த, இவ்வளோ குண்டாக இருந்தா அப்படின்னு அதையும் கேலி பண்ணியிருக்கான், உருவ கேலி பண்ணியிருக்கான். பொண்ணு ஒரு காலகட்டத்தில் இப்போ மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது. அந்த பொண்ணு நினச்சிருக்கா, நான் இப்படியே இருந்தால் நான் என்ன இழந்துருவணும் அப்படின்னு. இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த காரணங்கள்லாம், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, லொட்டு லொசுக்குன்னெல்லாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்தில் பிறகு தலைமுடி கொட்டி தன்னுடைய அந்த குண்டு ஆனத்துக்கு அதுக்கும் ரொம்ப இதுவாக அந்த பிறகு என்ன யோசிச்சிருக்கா, யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க நீ முதல்ல உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, நினச்சிருக்கு போகிறோம் இத்தனை ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி இந்த 2 மாதத்துக்குள்ளே எனக்கு எப்படி இருக்குன்னா இது வாழ்நாள் முழுக்க இருந்தால் எப்படி இருக்கும்னு. ரீசன் என்னென்னா அவளுடைய சர்க்கிள்லேயே அவங்க அத்தை இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாழ்க்கை, அடி ஒத்து இதெல்லாம் ஒரு தான் வாழ்ந்தது. ஆனால் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம அப்படி வளர்க்கலை, நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மளை அப்படி வளர்க்கலை, நமக்கு அந்த லைஃப் தேவையா அப்படின்னு யோசிச்சிருக்கா அந்த பொண்ணு. அவள் சுயமாக யோசிச்சது தான். அப்போ யோசிச்சிருக்கா இந்த ஊர் உலகம் சொல்லுன்ட்டு நான் கல்யாணத்தை பண்ணிட்டு இங்கேருந்து நான் ஒரு நரகத்தில் போய் விழுந்தா நான் என்ன ஆவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட தான் சொல்லியிருக்கா. அவங்க அம்மா வந்து இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ண தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல் இருக்கு. ஆனால் அவளுடைய ஒரு அத்தை தான் இதில் சொல்லியிருக்கா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா, கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், நீ இந்த 2 மாதத்துலேயும் இப்படி ஆயிருக்கேன் நீனா நான் உன்னை தொலைச்சிடுவேன், வேண்டாம் இதுலேருந்து வெளியில் வந்துடும், உனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணாத கல்யாணத்தை, நான் எனக்கு அமெரிக்காவிலேருந்து வேலை கிடச்சிருக்குன்னு அவங்களும் ஒத்துப்பாங்க, அப்படியே நாளை தள்ளி போட்டுட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னான். ஆண்டி ஐ கேம் அவுட் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேயே நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு. நிஜமாகவே அந்த பொண்ணுடைய தைரியம் வந்து ரொம்ப மனசுக்குள் ரொம்ப சௌரியமாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் இவ்வளோ தெளிவாக முடிவெடுக்கிறவங்க அப்படின்னு கேட்டாக்க குறைச்சல் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த காலத்தில் எப்படி இருக்குதுன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் யாரையாவது எதையாவது குத்தம் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். இது ரொம்ப தீவிரமான ஒரு மனநோய் மாதிரி தான் பரவி வருது. அதாவது சொல்லுவாங்கள புரணி பேசுறதுங்க, இப்படிப்பட்ட புரணி பேசியே வீடு வாங்கிட்டாங்க ஒருத்தர். எங்கே பார்த்தாலும் ரீல்ஸு, யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இப்படியே குறம் சொல்லிட்டு புரணி பேசின்னு தான் போதும். எஸ்பெஷலி நிறைய லிவிங் டுகெதர் லைஃப்க்கு வந்தாச்சு இந்த 2000 கிட்ஸ், இந்த 90 கிட்ஸ் எல்லாம். சரி, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் இந்த நீதி நியாயம் வழங்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து பேசாதீங்க. ஏன்னா அது ஒரு குடும்பத்தையே ஒரு இதுவாக்கிடும். இப்போ நான் சொல்ல வந்தது ஒரு விழிப்புணர்வாக தான், குழந்தைகளுக்கு அப்போவே ஒரு சில முடிவு எடுக்கிற

திறன் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லினேன் தானே. இந்த வாய் சொல்ல வீரர் அடின்றத சொல்கிறதுக்காக நான் வரலை. நாங்கள் சின்ன வயசில் இருக்கச்சே பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி வஞ்சனை செய்வார் அடி, கிளியே வாய் சொல்லி வீரர் அடி. இப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த காலகட்டங்களில். இந்த இடத்துல இந்த பாடல் பொருத்தம். இந்த பாரதியார் பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: ரெடியா?
1: ஆமே வைபேத்தே.
0: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
1: ஆமே சவுண்டேத்தே.
2: உலக தமிழர்களுக்காக கிறிஸ்துவில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு
0: கேட்க தவறாதீர்கள்.
3: ரெடியா மாமே?
0: வணக்கம் வணக்கம் கலாபம் அன்பர்களே, நேயர்களே, எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க? கேன்டபரியிலேருந்து கேட்டுட்டு இருக்கீங்களா, இல்லை ஒட்டாகோலேருந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? எங்கேருந்து கேட்டுட்டு இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்று தமிழ் மக்கள். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம கூட அரங்கத்தில் வந்து அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்புறம் லேப்டாப் லேப்டாப் லாவண்யா இருக்காங்க. எப்படி இருக்கீங்களா லாவண்யா?
4: சூப்பராக இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர் ஆஸ் ஆல்வேஸ் பிரியா. என்னுடைய அருமையான மக்களே, வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். இந்த வானொலி மூலமா உங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக கிடைச்சது.
0: தமிழ் தமிழ்
4: நினைச்சேன், இப்ப நீ சொல்ல போறேன் நினைச்சேன், அதனால நானே கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்.
0: பண்ணலையே, டைம் ஸ்பெண்ட் தான சொன்னீங்க.
4: நேரம்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன்,
0: நேரம் அப்புறம்
4: நேரம்
0: கழிக்கிறது நேரம் செலவழிப்பதில் மிக்க நன்றி,
4: மிக்க மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. ஆமா சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து வந்திருக்கோம் லாவண்யா.
4: திருப்பி திருப்பி சொல்றேன், நம்ம பேசுறது எல்லாமே சூப்பர் டாபிக் தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரான டாபிக். இங்கிலீஷ் ஆச்சே, அருமையான
4: அருமையான தலைப்பு,
0: அருமையான தலைப்பு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பேச போறோம் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்க, அதாவது வழக்கமாங்க நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சில பல நாட்கள் வரும். அதாவது பர்த்டேவா இருக்கட்டும், அனிவர்சரி, சுதந்திர நாள்.
4: சுதந்திர நாள் யாருக்கு?
0: நாட்டுக்கு.
4: நாட்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா?
0: பர்த்டே, அனிவர்சரி, வெட்டிங் டே,
4: மதர்ஸ் டே, லவர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே,
0: வேலண்டைன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, ஏதோ ஒரு டே. அதாவது நீங்க எந்த டேலாம் கேக் வாங்கி வெட்டுறீங்களோ அந்த டே அப்படின்னு வச்சுக்குவோமே.
4: ஓகே
0: சரி. ஸோ இந்த நாள்ல வந்து நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களுக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ற ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ண மாட்டோம், அதாவது கணவன் மனைவி நாங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்க மாட்டோம், எங்களுக்கு அதுல பெருசா ஈடுபாடு இல்ல, நாங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு அவருக்கு என்ன பிடிக்குமோ நான் கேட்பேன், அவர் சொல்லுவாரு, நான் வாங்கி
4: கொடுப்பேன்,
0: எனக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே அவர் வாங்கி கொடுத்துருவாரு. சோ இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லாதான் இருக்கு கேட்க, ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து எனக்குமே வந்து அப்படிதான், லைக் சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது. ஸோ வந்து கூட்டிட்டு போயிட்டு இது வேணுமா அது வேணுமா வாங்கி கொடுத்துறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சர்ப்ரைஸ் சைட்ல தாங்க இருக்கேன். நீங்க எந்த சைட்ல இருக்கீங்க?
4: நான் வந்து அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சர்ப்ரைஸ்ன்றது. முதல்ல தலைப்பு சொன்னோமா
0: நம்ம? ஆமா, என்ன மண்ண மேல கொண்டே மறந்தாச்சு. தலைப்பு அதாவது என்னன்னா சர்ப்ரைஸ் பண்றது,
4: சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது. ஓகேயா? இல்ல பிளான் பண்ணி முன்கூட்டியே எல்லாம் சொல்றது முக்கியமா?
0: ஆமா அதேதான். அதாவது இங்க பாருங்க, சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றதுதாங்க நல்லது, சொல்லாம பண்ணாதாங்க அதுக்கு பேரு சர்ப்ரைஸ்.
4: அது என்னமோ சொல்லாம பண்ணா
0: சர்ப்ரைஸ். தமிழ் என்ன?
4: அதிர்ச்சி, ஆச்சரியம்.
0: ஆச்சரியம்
4: வந்து பட் அப்படி வச்சுக்கலாம் சரியா?
0: இல்ல சர்ப்ரைஸ் தமிழ் என்னது?
4: சரி, இப்ப நான் வந்து அதை
0: தேடுங்க. என்ன பத்தி ஒரு ஆள் நினைச்சு பிளான் பண்ணிருக்காங்க. பிகாஸ் நான் எப்போதுமே வந்து எனக்கு பிடிச்சமான பீப்புளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் நான் நினைப்பேன். சோ நான் அப்படி சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது
4: அதிர்ச்சி எதிர்பாராதது. அதுதான் கோகுல் சொல்றது,
0: ஆச்சரியம் அதிர்ச்சி
4: எதிர்பாராதது.
0: எதிர்பாராத விதமாக சர்ப்ரைஸ் பண்றது
4: அதுதான்.
0: அவங்களோட பர்த்டே வந்து 10ஆம் மாசம் வருதுன்னு வச்சுக்கோமே, இத நான் எதுக்கு 10ஆம் மாசம் ஹைலைட் பண்றேன்? ஏன் பிறந்தனால 10ஆம் மாசம் வருது சரியா? 10ஆம் மாசம் ஒரு ஆளுக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் வந்து 1ஆம் மாசமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சி 1ஆம் மாசமே பிளான் பண்ணி 10ஆம் மாசம், ஏன்னா வந்து சி நம்ம ரிச் கிடையாதுங்க, நம்ம வந்து குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கணும். என்ன வாங்க போறோம்
4: வைக்கிறது ஒன்று, நம்ம வந்து we will be looking, I mean like நானுமே சர்ப்ரைஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ

0: அது வந்து நம்ம செய்யும் போது ஐ வில் பி லுக்கிங் அவுட் ஃபார் ஹிண்ட்ஸ். இப்போ வந்து அது அந்த அந்த அந்த எங்கள் வீட்டுக்கார் பர்த்டே இப்போ தான் போச்சு. ஸோ அதனால் அந்த ஸோ அந்த 8 மாதம் நான் வந்து ஐ வில் கீப் மை இயர்ஸ் ஓப்பன் அண்ட் லிசன் நாட் ஓன்லி மை எங்கள் வீட்டுக்கார் மட்டும் இல்லை என் பசங்க வாட் எவர் ஹூ எவர் ஐ பை கிஃப்ட்ஸ் டு அண்ட் கிவ். ஸோ அவங்க கவனமாக கேட்பேன். ஸோ அவங்க ஏதாவது ஒரு ஏய் இது சூப்பராக இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லும் போது அதை நம்ம அப்படி நோட்
1: பண்ணிக்கிட்டு
0: ஆமாம் கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டு அதை நம்ம அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்புறமா நம்ம போய் அதை வந்து பார்த்து ஒரு இது பண்ணி ஒரு பட்ஜெட்டை போட்டு நம்ம அதை பார்த்து வச்சுக்கலாம். அவங்க அதாவது நான் நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது, ஆனால் நம்மளால் பண்ண முடியறது அவங்க நினைக்கிறப்போ அதை பண்ணிடலாம்.
1: நம்ம இன்ஸ்டாகிராம்ல நேயர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு. இல்ல நான் ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். 2 வாரமா கண்ணாடி உடஞ்சி கண்ணாடி போடாம சுத்திக்கிட்டு இருந்தேன்.
0: இன்னைக்குதான்
1: போய் இந்த கண்ணாடி எடுத்துட்டு வந்தேன். கண்ணாடி போட்டதுல இருந்து ஒரு மாதிரி கிறுக்கு கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்ற ஆயினா 2 வாரமா கண்ணாடி போடாம சுத்திட்டு இருந்தேன். இப்ப கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் அதுவே தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன எழுதியிருக்காரு நான் நினைக்கிறேன்னா, சிலுக்கு போதும் ஒரு பர்சனாலிட்டி போறது அப்படின்னு எழுதியிருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது.
0: என்ன
1: பிரச்சனை?
0: ஏய் ரொம்ப தூரமா இருக்குப்பா எனக்கும்.
1: அப்ப என் மேல தப்பு இல்ல, என் கண்டு பிரச்சனை இல்ல. சரி, பேக் டு தி ஸ்டோரி.
0: எஸ்
1: நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி ஆமா உண்மைதான், நம்ம வந்து காது அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருப்போம்.
0: அப்படி வச்சிருப்போம் நம்ம அவங்க பிடிச்சதுல. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணு எல்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், என் பொண்ணுக்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவளுக்கு அவளே வந்து அமைச்சிருவான். அதாவது ஒரு கிறிஸ்மஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெருசா லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அதை வந்து எனக்கு மெசேஜ்ல அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அதுல இருந்து அதுல ஆரம்பிக்கும், ட்ரோன்ல இருந்து ஆரம்பிக்கும், நிறைய நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதனால அதுல இருந்து சூஸ் பண்ணி நம்ம எது வேணுமோ அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ என் பையனுமே வந்து ரொம்ப அப்படி இது பண்ண மாட்டான். பட் அவங்க சின்ன பிறந்தும் போது சாண்டா கிளாஸுக்கு வந்து அவங்க லிஸ்ட் எழுதுவாங்க. நாங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ இப்போ எப்படின்னா இட்ஸ் பிகம் மோர் ப்ராக்டிக்கல். ஓகேயா? ஸோ சர்ப்ரைஸ் இருக்கு, பட் அது ஒரு செமி சர்ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். ஸோ சில ஐட்டம் சிலதெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும், பட் சில மெயின் ஐட்டம் வந்துட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்துட்டு அவரோட வாட்ச், ஆப்பிள் வாட்ச் வந்துட்டு கொஞ்சம் அந்த பேட்டரி ஒழுங்காக இல்லாமல் இருந்தது, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி கொடுத்தேன்.
1: ஸோ அதை வந்து அவர்கிட்ட சொன்னீங்களா, உங்க ஆப்பிள் வாட்ச் கேட்டு போச்சு, அதை நான் உங்க பர்த்டேக்கு நான் ஆப்பிள் வாட்ச் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்களா?
0: அப்படின்னு சொல்ல, அதாவது என்ன பண்ணனா முன்னாடியே, அதாவது அவர் பர்த்டே ஆகஸ்ட்னா நாங்கள் வந்து ஜூன்லேயே போய் அந்த வாட்சை வாங்கிட்டோம். சரியா? ஏன்னா அப்பயே அதை ஏன்னா அதை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ சொன்னா சரி வா, நான் அப்போ வாங்கி கொடுத்துட்டா கொடுக்கும்போது ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அது ஒரு சின்ன எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்.
1: ஓகே,
0: கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு அந்த சர்ப்ரைஸ். ஸோ ஓகே, அந்த மாதிரி இருக்கு. பட் அவரோட பர்த்டேக்கு அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அந்த மாதிரி.
1: ஸோ அவருக்கு என்ன சமைச்சிங்க,
0: என்னெல்லாம் சமைச்சன்றதான் கேட்கணும் நீ.
1: என்னெல்லாம் சமைச்சிங்க? இல்ல லைட்டா பசிக்கு சொன்னீங்கன்னா அப்படி காதால கேட்டு பசி அதிகம்.
0: அதாவது அவருக்கு வந்து ஆந்திரா மீல்ஸ், தாலி மீல்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படி
0: ஸோ அந்த மாதிரி நான் ஸோ நான் வந்து மட்டன் சுக்கா, டொமேட்டோ பப்பு, ரசம், அப்பளம், இது என்ன சொல்றது, மோர் மிளகா, அப்புறம் கத்திரிக்காய், கீரை, அப்புறம் அந்த பருப்பு பொடி, நெய், இதெல்லாம் எல்லாமே செஞ்சு, பாதாம் அல்வா எல்லாம் செஞ்சு அப்புறமா அந்த வீடியோ காமிக்கிறேன். பட்
1: இல்ல பரவாயில்ல, நான் அதை பார்க்க விரும்பல. சரி ஓகே.
0: சோ அவருக்கு பிகாஸ் a way to a man's heart is definitely through his stomach.
1: Definitely.
0: 100%. சோ ஐ திங்க் a way to a woman's heart also is through the stomach only.
1: இல்ல அதாவது
0: நம்மள பத்தி பேசுறோம்.
1: ஆமா கொஞ்சம் சத்தமா சிரிச்சிட்டேங்க. ஓகே ஓகே, அதாவது என்னன்னா உங்களோட காமெடி டைமிங்ல அவனியா சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அதாவது என்னன்னா மென்ஸோட ஹார்ட்டுக்குள்ள போறதுக்கு வந்து பொண்டாட்டி சமைச்சு குடுக்கணும்.
0: ஆமா,
1: வித்தியாசம் இருக்கு பாருங்க. சமைச்சு குடுக்கணும், ஏன்னா கடையில வாங்கினா புருஷன் அழுவ ஆரம்பிச்சிருவா அப்படி. ஆனா பொண்டாட்டிக்கு அப்படி இல்ல, சமைச்சு குடுத்தாலும் ஓகே தான், நீ வாங்கி கொடுத்தாலும்

0: என்ன சொல்ல வரீங்க? நாங்க தான் தெளிவா இல்லையா இல்ல நீங்களா தெளிவா இல்லையா, என்ன
1: பிரச்சனை? நாங்க ஒரு 10 நிமிஷம் தான் பேசிட்டு இருக்கோம்.
0: ஆமா, சோ கண்டிப்பா இப்ப சரி எல்லாரும் குழப்பத்துல இருக்கிறதுனால நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு நம்ம சர்ப்ரைஸ் சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி படத்துல பாட்டு வச்சேங்கன்னு நினைச்சாதாஸ், பாட்டுலதாங்க படத்தையே வச்சுங்கிற மாதிரி டிசி படம் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால அந்த பாட்டுக்காக அந்த பாடலை போயிட்டு அந்த படத்தை பார்க்க முடியாதுங்கிற காரணத்துல அந்த பாட்டை மட்டும் போடுறேன், பாட்டு கேட்டுட்டு வந்து.

0: வெல்கம் பேக் நேயர்களே. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னா, சொல்லாம சர்ப்ரைஸ் பண்றது ஓகேவா?
1: இல்ல திருப்ப சொல்றேன், சொல்லாம பண்ணாதான் சர்ப்ரைஸ்.
0: என்ன பண்றதுங்க, நம்ம அப்படிதானே தலைப்பு வச்சிருக்கோம்.
1: சரி,
0: சொல்லாம அப்ப என்ன சொல்றது,
1: சர்ப்ரைஸ் பண்றது சொல்லாமலே தானா?
0: கேள்வி இத பேசிட்டு இருக்கும் போது நம்ம இன்ஸ்டாகிராம்ல நேரில் பாத்துட்டு இருக்கிற துர்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்றதே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேற யாரும் என்னோட சினிமா தான். ஸோ அது சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர்னே, நான் வளர்ந்து வரும்போது அவங்க கூட தான் வளர்ந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பார்த்த அந்த சர்ப்ரைஸ் விஷயத்தை பத்தி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தப்பா இருக்கார் இல்லையா, சித்தப்பா அவரை பத்தி சொல்லியே ஆவணங்க.
1: நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்,
0: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ரெண்டு பேருக்கும் 10 வயசு வித்தியாசம், சரியா? ஸோ ரெண்டு பேருக்கும் 10 வயசு வித்தியாசம் இருக்கிற காரணத்தினால வந்து அஃப்கோர்ஸ் இவங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டான மனிதன். ஸோ அப்படி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம கேர்ள்ஸ் பொதுவாகவே வந்து
1: அது ஒரு சைல்டிஷ்னஸ் இருக்கும்.
0: ஆமா, கேர்ள்ஸ் பொதுவாகவே வந்து இந்த சர்ப்ரைஸ் ஆசைப்படுறது அதெல்லாம் வந்து இருக்கு வந்தானே. ஆனா ஒரு விஷயத்துல வந்து இந்த துர்கா மேடம் பாராட்டணும். என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா அதுக்கே சண்டை போட்டு, ஆமா அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க ஓகேவா? சோ அந்த டைம்ல அப்படி பண்ணல. அதுக்கு காரணம்
1: ஒண்ணுமே
0: இல்லாத பட்சத்துல எல்லாத்தையுமே நீ எனக்கு குடுக்கற. சோ சர்ப்ரைஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல வந்து சர்ப்ரைஸ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும். கடைசியில அப்படி இப்படின்னு பல வருஷம் கழிச்சு பிள்ளைங்கலாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க. அவங்க பிள்ளைங்க இப்பயுமே சின்ன பசங்க தான், பட் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோமே, 6-7 வருஷத்துக்கு நம்ம கணக்குல கொஞ்சம் வீக்கு கண்டுக்காதீங்க. அப்ப அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரியல, ரகசியமா ஒரு எனக்காச்சும் இவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே, பார்த்தா மனுஷ வேலை முடிஞ்சு சீக்கிரமா வந்துட்டு ஹாஃப் டே போட்டு வந்துட்டாரா, இல்ல அன்னைக்கு ஹாஃப் டே வான்னு தெரியல, சீக்கிரமா வந்துட்டு மாலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி டி ஷர்ட் எல்லாம், சட்டை, பெர்ஃபியூம், வேற என்ன வாங்கியிருந்தாருன்னு சரியா ஞாபகம் இல்ல. பெர்ஃபியூம் தெரியல, பெர்ஃபியூம் கண்டிப்பா இருந்துச்சு, டி ஷர்ட் இருந்துச்சு, ஒரு 3-4 டி ஷர்ட் இருந்துச்சு, அதுல ஓர்டிங் எல்லாம் எழுதி இருந்துச்சு. பார்த்தா சர்ப்ரைஸ் வளையாளுதான். அப்புறம் என்ன, மாப்பிள்ள மாசுதான் ஃபுல்லா ஸ்டைலா தட்டெல்லாம் போடுறது, அவரும் ஒரு மாதிரி கெத்தா மைண்ட் மாதிரி அந்த மாதிரிதான். ஸோ அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சர்ப்ரைஸ் பண்றது. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இவன் தோ வந்து என்னோட கருத்து இந்த தலைப்புல என்னன்னா, நீங்க ப்ரொவைட் பண்றதுலாம் ஓகே, ஆனா அதுல அந்த சர்ப்ரைஸ் வரனால அது இன்னும்
1: கொஞ்சம் அழகா வேற லெவலுக்கு போகுது. ஆமா, கண்டிப்பா 100% ஐ அக்ரி வித் யூ. பட் என்னன்னா, அந்த இப்போ எதுக்கெல்லாம் இந்த மாதிரி சர்ப்ரைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே, ஒரு ஆனிவர்சரி, கிறிஸ்மஸ், ஓகே அது அந்த மாதிரி கூட வந்து நீங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆனா இப்போ நீங்க வந்து ட்ரிப்பு போறோம், இல்ல வந்து வேற ஏதாவது கொஞ்சம் பெருசா, இல்ல வந்து வீடு வாங்குறோம், இல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்றதை விட ஒரு செமி சர்ப்ரைஸ் இல்லைனா பிளான், நல்லாவே பிளான் பண்ணிட்டு பண்ணுறது வந்து பெட்டர். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ட்ரிப்பை பிளான் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, அதை நீங்கள் வந்து திடீர்னு வந்து, ஏன்னா எனக்கு தெரியும் சில பேர் வந்து வா அப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி பார்த்தா நேராக ஏர்போர்ட் கூட்டு போயிடுறது, அவங்க சூட் கேஸ்லாம் ஏற்கனவே அவங்களே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடறது. ஸோ இது இப்போ வந்து நமக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நான் டென்ஷன் ஆவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இது வச்சுருப்போம்ல, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்போம். நமக்கே பிளான் பண்ணாத மாதிரி நமக்கு துணியெல்லாம் எடுத்துக்கணும், அந்த மாதிரி நம்ம ஐ டோன்ட் நோ, மேபி ஐ டோன்ட் நோ இவன் நோ ஹவ் ஐ வில் ரியாக்ட் டு தட்.
0: ஓ, இன்னும் அந்த நடக்கல. இல்லை என்னன்னா, அது எப்படி பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு உங்களோட கணவன் வச்சுக்கோமே, அழகா இருக்கலாம், நான் வந்து உங்க கணவன் வச்சுக்கோமே, இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லாம வந்து உங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டேன், ஒரு டூர் போறேன்னு நினைச்சிட்டேன். அப்ப அப்படி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணணும்னா, பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கணும், கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுதான் நம்ம பண்ண போறோம், அவளுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அவளுக்கு இந்த ஷூ தேவைப்படும், அந்த சட்டை தேவைப்படும், இதெல்லாம் தேவைப்படும், எடுத்து வச்சுட்டு

0: போறோம் அப்படின்றது மட்டும் பண்ணி இல்ல ஏதாவது ஒரு செமி சர்ப்ரைஸா கூட பிளான் பண்ணலாம்.
1: இல்ல ஆமா, அதாவது செமி சர்ப்ரைஸ், அதாவது சி அதுவுமே சர்ப்ரைஸ் தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன், நான் வந்து இப்ப என்னுடைய பார்ட்னர் யாரையுமே வந்து நான் வந்து இந்தோனேஷியாவோ இல்ல சவுத் கொரியாவோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னாக்கா அதை சர்ப்ரைஸா வைக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் சின்ஸ் இட்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரிப், அவங்களுக்கும் தெரியணும் அதாவது, சோ டக்குன்னு கூட்டிட்டு போறது, பிகாஸ் அவங்களோட இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப வந்து காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணிட்டு இல்லாம காதல் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டீடைல்ஸ், ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட் கையில பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்டோட பாஸ்போர்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காது, சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசி ஆகணும். சோ ஆனா இருந்தாலும் இது எப்படி சர்ப்ரைஸ் ஆக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஒரு அழகா ஒரு போர்டிங் பாஸ் மாதிரி பண்ணிட்டு இந்த பாரு
0: மேபி ஒரு 10 டேஸ் முன்னாடி இல்ல ஒரு 1 வீக் இல்ல ஒரு 1 மந்த் முன்னாடி கூட நம்ம வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் சும்மா அந்த மாதிரி ஒரு
1: ஆமா
0: ஒரு இது பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து இந்த 1 மந்த் சோ So that will have the surprise element also.
1: Mm.
0: And also you can plan. Mm. And or you have something to look forward to. Like. Or excitement.
1: காத்துக்குனே இருப்பேன் நானு.
0: அப்படி அங்க போய் எதை பண்ணலாம், எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து கூகுள் பண்ணி எது பண்ணுவோம், அதை பண்ணுவோம், அங்க போய் என்ன பண்ணலாம், அங்க போய் என்ன சாப்பிடலாம்.
1: ஆமா, எக்ஸாக்ட்லி
0: பண்ணுவோம்ல.
1: சோ அதை வந்து சர்ப்ரைஸா, அப்ப சில பேர்லாம் இருக்காங்க இந்த டாபிக் நம்ம எதுக்காக பேசுறோம்னா, சில ஆண்களும் சரி சில கொஞ்சம் கம்மி தான் பெண்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பண்ற விஷயத்துல ரொம்பவே இது நிறையவே கூட இருக்கு. பட் ஆண்கள் வந்து சம்டைம்ஸ் யூ கைஸ் ஸ்ட்ரகிள் ரைட், கஷ்டப்படுவீங்க. ஸோ உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்கு, உங்க காதல் வாழ்க்கையை மெழுகூட்டுறதுக்காக
0: நாங்க
1: மெழுகா இல்ல மெருகா
0: மெழுக மெழுக வந்து
1: சரி மெழுகா சரி மெழுகுட்டுறதுக்காக ஐயோ விஜயாக்கா பார்த்தாங்கன்னா என்ன ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க.
0: ஆமா,
1: ஓகே சரி. ஸோ அதுதான் மேட்டர், மெருகூட்டுறதுக்காக வந்து என்ன சொல்றது, உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் பிளான் பண்றீங்க, ஓ இல்ல நீ எது பண்ணாலும் வந்து நீ என்ன திட்டுவ, நீ எது பண்ணாலும் நீ வந்து இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லுவ, அதனாலதான் நான் உன்கிட்டே கேட்டுட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க, இதையா நீ வந்து எனக்கு சர்ப்ரைஸா பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. சோ கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து
0: பண்ணிக்கோ
1: கம்ஃபர்டபுள், அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுதான் கரெக்ட் தான், தே அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். பட் அதுக்கு ஒரு வழி என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10 டேஸ் பிஃபோர்
0: ஒரு செமி சர்ப்ரைஸ், அதாவது பிளானிங், அதாவது இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு மேட்டர் பண்ணோம் அப்படின்றது வந்து நீங்க பிளான் பண்றது உங்களுடைய இது. சோ பேசிக்கா ஐ திங்க் ஆல் விமன், ஐ திங்க் இவன் மென் பட் மோஸ்ட்லி விமன் ஆல்சோ பிகாஸ் வி ஆர் விமன், இது வந்து நம்ம வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நமக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படி நமக்குன்னு நம்மளையும் ஒரு மதிச்சு ஒரு அவங்க நமக்கு
1: நினைச்சு
0: ஒரு டைம் எடுத்து அதுக்குன்னு இப்போ ஒரு ஏதோ ஒரு பிளான் பண்ணோம்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும் இல்லையா. சோ தட் பிகாஸ் தட் ஃபீலிங் இஸ் அமேசிங். எனக்கு நல்ல எனக்கு நிறைய தெரியும், எங்க ஹஸ்பண்ட் நிறைய எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க ஆல் த்ரூ தி இயர்ஸ்.
1: ஒரு கன்ஃபியூ சர்ப்ரைஸ் எடுத்து விடுங்க பாப்போம்.
0: ஐ திங்க் என்ன சொல்றது, எனக்கு 2000 அபவுட் 8-10 இயர்ஸ் ஆகும் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஐபோன், அதுவும் எங்க நாங்கள் ஸ்ரீலங்கா இருந்தும் போது அங்க அந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து கொடுத்தாங்க. நான் நிஜமாவே எதிர்பார்க்கல அந்த சர்ப்ரைஸ், ஏற்கனவே நிறைய செலவுலாம் இருந்தது. ஸோ நான் அதை ரியலி என்ன எக்ஸ்பெக்ட், ஸோ பட் தட் இஸ் ஆல்சோ நைஸ். ஸோ பட் ஐம் நாட் அன் ஐபோன் பர்சன் ஆக்சுவலி, ஐம் மோர் ஆஃப் அன் ஆண்ட்ராய்ட் பர்சன். ஸோ பட்
1: பார்த்தீங்களா மக்களே, நம்ம சொன்னது தப்பு இல்லை, பெண்கள் எது கொடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்களே.
0: இல்லை இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப நான் வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பட் ஆனால் அடுத்தது அதுக்கப்புறமா நான் அந்த ஐஃபோனை வந்து ஐ டென்ட் அப்கிரேட் டு த நெக்ஸ்ட். இப்போ எங்க வீட்டுக்காரர் வந்து அதுலேருந்து என்ன சார் ஏபிசிடி ப்ரோ இப்போ ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் வந்து உட்காந்துருக்கு. பட் நான் வந்து பிகாஸ் இட்ஸ் ரிடிகுலஸ்லி எக்ஸ்பென்சிவ், ஒரு ஐஃபோன் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே போனோம்னா நம்ம எங்கேயோ நம்ம விட்டா அது அந்த காசில் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கிடலாம் போல.
1: அதனால
0: அது வந்து எனக்கு வந்து இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஃபோன் ஹலோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங், ஒரு வாட்ஸ்அப் பண்ண முடியுமா, ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா, அது போதும். தட் மச்
1: எக்ஸாக்ட்லி. இது நான் அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு லூயி விட்டன் பேக் வச்சிருக்கேன். நினைக்கிறேன் ஸ்பைடர்மேன் படம், அந்த படம் தான் பாக்க போயிருந்தேன். சோ மூவி பாக்க போறோம், பெரிய

ஹேண்ட் பேக் தூக்கிட்டு நம்ம எதுக்கு போறோம்? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கீப் மை காக்கி, போன் வைக்கணும், அவ்வளவுதான். இது பர்ஸ். ஸோ இப்போ இந்த மூணு ஜாமான் வைக்கிறதுக்கு நான் எதுக்கு அவ்வளோ பெரிய பேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் நான் வந்து ஸ்பைடர்மேன் படம் பார்க்குறேன். ஸோ நார்மலாக கேஷுவலான ஒரு சட்டை போட்டிருக்கேன். ஸோ